0: ஜனம்.
1: ஓகே, குட்டைதா பிரேமாவரே.
2: குட்டாக்குல மேடம், சொல்ப இன்னும் சொல்ல
1: இன்னும் சொல்லலாம். ஓகே.

0: ஹை சூப்பரா ஓகே நீங்க இவத்தின் டாபிக்கு உல்டா
1: அப்படியே மேடம் கத்தாயிட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுபோதோ மேடம் நீங்க ஆடே ஆக்ட் பண்ணுறீரா
0: அல்ல அது எங்க பாப்பா ஒரு தலை குறித்தா இருத்த ஐயோ நான் யாது ஆடுவிக்கித்தல அந்த சோ இல்லி அந்த
1: சரி மேடம்
0: ஈக நிம்ம சரதி அடி அடி தம்